0: சந்தர்ப்பம்.
1: புத்தன் பாடன ரீதிகள், வைஃபை கனெக்டட் டிஜிட்டல் கிளாஸ் முறைகள், அந்தாராஷ்டிர நிலவாரமுள்ள இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேம்பஸ் தொடங்கிய பிரத்யேகதகளுள்ள கொல்லம் ஜில்லையிலே ஏக குளோபல் ஸ்கூலில் நீங்களுடைய குட்டிகளுடைய அட்மிஷன் உறப்பாக்கும்.
2: கோபஸ் குளோபல் ஸ்கூல், வாளகம். விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆஸ்ட்ரே எஃப்எம் 90, நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
1: கலாபவன் மணியുടെ പാട്ടുകൾക്ക് സ്വന്തം ശബ്ദത്തിലൂടെ പുതുജീവൻ നൽകി പാലക്കാട് മണിയൻ എന്ന പേരിൽ മലയാളികളുടെ ഹൃദയത്തിൽ ഇടം നേടിയ പ്രിയ ഗായകൻ

உணரட்டே உணரட்டே மேக வசந்தம் புலரட்டே நிறைய டங்கனை நிறையட்டே ஹரித விப்ளவம் படரட்டே.